0: ஆகாது. சிவருக்கு பாவல் கடமை சுற்றி தேசரூபூரன் கையாத்தா தரிசன பேசி
1: மக்கிரி கட்டிப